தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தகதிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தகதிருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தக்கித தரித தனத தனுத தி